0: பாவம் பணிவே சந்தர்ச்சம் சுரையுதார் சவிதத்தி மால் தன் பக்தன் சந்தியார் நான் சேர்க்கி
1: ஜம்கால் பேரலான் பெரு சிறு ராமா சட்டை பாய் வைக்க ரோகசே கல்யாய்.